தாதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா திருக்குற திருக்குற துண்ணா திருக்குற திருக்குற துண்ணா தாதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா தாதா திருக்கிட்டு துண்ணா தாதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா திருக்குற திருக்குற துண்ணா திருக்குற திருக்குற துண்ணா தாதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா